0: FM 93.5, FM 93.7, La Conda, Radio ITN. மெய் பெய் முன்பு மதக்கிரீம சுரைக்கு முமாகத்துண்ட
1: வாகனேக கமன் கரண விட்டு நித்தரம் ஆராக்ஷித்த பந்தபாட்டிய பெலந்தியமட்டு அம்மத்தக்க நுகரான்ன
0: சுப கமனாக பரிசுமின்
1: ஹாட்பீட் ஹகினின்ன வெலாவு உதே 10:30.

0: அதரை வினாடி பணம் ஸ்பஹாய் விழாவு அப்படி சூப்பர் மார்க்கெட்டு கிட்ட விசேஷம் யானே மனோஹரி ஆஃபர்ஸ் தீனாவது கிள பலான்னு தயாலாகி காலங்காட்டு தின கார்டு ஆஃபர்ஸ் எக்கேக்க ஜாதி வட்டம் சம்பந்தி வடா சலகில் மாத்திலான யானே இதுங்க அப்படி எவிதிரி அனுக்கோட்ட அப்படி யோஜனா கண்ணோட கசாகல கிரீன் சூப்பர் கிட்ட யானு கேல முகது யாலட்ட அத்தியாவசிய பஹண்ட சந்தா விசேஷம் லங்காவிட கிசிம சுபிரி விலந்து சலக நேத்தி விதியே ஹொந்த லாபி அக்குவாட்ட லபா கண்ண புலாம் ஹொந்த இத்திரி அக்கற கண்ண புலான் மே பஹண்ட மிலதி கண்ணகோட நொக்கு டிஸ்கவுண்ட் ஆக்கிக்க தமாய் ஒபட மே பஹண்ட மிலதி கண்ண அத்தியாவசிய பஹண்ட மிலதி கண்ண அவஸ்தாவ தியன்னு எவாகேம தவா ருபியல் 25000 கிட வெடியன் பில் கரன வாட்ட வாட்ட மாற சான்ஸ் எக்கா தியனோ
1: தே ருபியல் 25000 வெடிய பில் பத் சந்தா நய பாசகம் வகேம அட டெலிவரி பாசகம் ஒன்னு நொமிலே லபா கண்ண புலாங்கம தியனோ கசாகல கிரீன் சூப்பர் எக்கட கியோதி மே ஹம தயக் எக்கும இனிசா கசாகல கியானே வகா பி மென் ஆரம்ப கரல நிஷ்பாதனே ஹரஹா வெலந்து புல தக்வா தேசிய வெலந்து புலத் ஜாத்தியந்திர வெலந்து புல தக்வா கமன்கன வியாபாரிக அத்தியகீம கோரி புலாங்கம தியனோ மே ஹம வாசியக் எக்கும கசாகல சமூக வியாபாரத் எக்க எதுக்கு கசாகல கிரீன் சூப்பர் எக்கத் எக்க கனதெனு கரன்ன
0: எவாகிம தமாய் டோமா கனமத කරන්න ඕන ඔයාගේ බිස්නස් එක තව ස්ටෙප් එකක් ඉස්සරහට අරගෙන යන්න තව අදියරක් කුඩින් තියන්න ඔයා බලාපොරොත්තු වෙනවා නම් හැමදාම එකම විදියට පරණ තාලෙට වැඩ කරගෙන ඉන්න නැතුව අලුත් විදියට හිතලා අලුත් විදියට ඉස්සරහට යන බලාපොරොත්තු වෙනවා නම් ඔන්න ඔයාට පුළුවන්කම තියෙනවා ඩෝම මැෂින් එකක් ගන්න ඔයාට ව්‍යාපාර ශිෂ්‍යයන් ගණනාවක් වෙනුවෙන් දැන් මාක්ස් පෙන් හෝල්ඩින්ග් සමාගම ඩෝමා මැෂින් හඳුන්වා දීලා තියෙනවා විශේෂයෙන්ම සහ නිෂ්පාදනයට අබරුම් කර්මාන්තයට එවැගේම පොල් තෙල් හිඳින කර්මාන්තයට මේ වගේ නිෂ්පාදන ගණනාවක් වෙනුවෙන් නිෂ්පාදන ශිෂ්‍ය ගණනාවක් වෙනුවෙන් දැන් මාක්ස්මන් හෝල්ඩින්ග් සමාගමෙන් ඔබට යන්ත්‍ර මිලදී ගන්න අවස්ථාව තියෙනවා.
1: අලවින් පසත් ඔබට හොඳ සේවාවක් ලබා දෙන එකම තැන තමයි මාක්ස්මන් හෝල්ඩින්ග්ස් කියලා කියන්නේ. ඉතින් වාගේ ව්‍යාපාරය තවදුරටත් සාර්ථක කරගන්න අඩියක් දෙකක් වාර ඉස්සරහට යන්න ඔන හොඳම යන්ත්‍ර ටික මිලදී ගන්න අවශ්‍යතාවයක් තියෙනවා නම් ඒ සඳහා යන්න පුළුවන් හොඳම තැන තමයි මාක්ස්මන් හෝල්ඩින්ග්ස් කියලා කියන්නේ. අවශ්‍ය ධාරිතාවලින් අවශ්‍ය මාදිරි වලින් මේ හැම යන්ත්‍රයක්ම මිලදී ගන්න පුළුවන් වගේම ඔයාට අලවින් පසත් මොකක් හරි ප්‍රශ්නයක් මේකට ආවොත් ඒකටත් හොඳ සේවාවක් ඔවුන් ගාව තියෙනවා. ඒ නිසා නම් மார்க்ஸ்மேன் ஹோல்டிங்ஸ் சம்பந்த கிரகன்ன.

0: கண்ட ரேடியோ ITN ராட்டட வக கேன ரேடியோ ரேடியோ
1: யூத் கேய் நோயாகே ஃபியூச்சர் எக்ட ப்ளஸ் பாயிண்ட் எகாக் RDB யூத் ப்ளஸ் விசேஷ பிரதிலாப ரசாக் சமகிங் யூத் எகடம செட் வென பேங்கிங் பார்ட்னர் RDB யூத் ப்ளஸ் கினுமா ஒப வினுவென்மா
2: ஸ்ரீ லங்காவே பிரதம வதாவட ரைனோ ரூஃபிங் வித் இன் ஹந்துன்வா தின ரைனோ பிரீமியர் ஜல பிரதிரோதி மதுபிட ஆரக்ஷணை சைத ரூஃபிங் ஷீட் ரைனோ ரூஃபிங் வித் இன் ஹந்துன்வா தின ரைனோ பிரீமியர் ரூஃபிங் ஷீட் பெட்டி விஸ்தர சந்தா 13 96 அமதன்ன

0: சிற்பி மனு துணை தசம பகா அனு துணை தசம ஹத லக்காண்ட ரேடியோ ஐடிஎன் செபே ஸ்ரீலங்கிய ஹண்ட
1: ப்ரயாட்டை வினாடி ஹத்தாயே